0: 呀。
1: 西三位，劳动的本该啥等，弄得嘛你个偷了马尾巾，把侬干了没说不三块钱，当然不问个，瞬间让人叫他马上。能把马秀杰把命当得，因我用我没到我掌握张皮里，让得日把人呢娘把的，但呢把我送到阿当去。大家龙南朝北呢，吃过台湾吃完没？我提了人呢，家龙你不搬当着用他进张马些，接着谁个月上呢，轮到他的人。
0: La la la ya li la ho re, tha la re nga ki lo ko lo re ya, cha la ma ya dan kam cho san.